எனும் இச்சினாரா நம் நாடா கட்டுனிசம் காக்கா போன்டி குமோயோ ரிபிபி ஷிரிபிபி